ஆதும் சோபுருக்கரஞ்சுன் ஹார்புருக்கரஞ்சுன் ஹாரியகுமாயகுமே பாரா சவத்தே அவஹ.

வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு.